0: அபிடங்கார ஜமல்வார் குடவர் அறிஞ்சே அபிடங்கார ஜமல்வார் குடவர் அறிஞ்சே அபிடங்கார
1: G'day, this is Gareth Dawkins and you're listening to ACCC.
2: Awesome.